சங்கடங்கள் தந்தார் அஸ்படி சந்த துக்கம் ஆர்ஜாட்ட சந்த துக்கம் ஜாம்பே நே சுட சந்த துக்கம் சுக்சா சந்த துக்கம் நகமே பார் சந்த துக்கம் மத் ஹோய் மரீன சந்த துக்கம் சுபாத்தே மீன சந்தே ஹதே கோ ரக்கே நா கோயே சந்த துக்கம் ஹார் பிட் ஹோய் சந்த பார் கிருபாரே கர நானக சந்த சங்க நிமுத் பீத சந்த துக்கம் தே முக்தவே

நான் கமாண்டர் நாம் பிரபால் பிரபி திரிஸ் மாஸ் கோய் ஹர் பாரு ஜல்லா கோய் ஜிம் சாக்கா சே ஜான் கிருத்தான ஹை பூர்ண பூர்த்த நிந்தோலான ஹை சுபர் பரே பிரேம ரசாங்க உபஜன ஜாவு சாக்கிய சங்க பரே சரண ஆம் சத்யாவு அந்தர் பிரகாஸ் ஆம் ஜல் லாகு பட் பாகி சத்யா பிரபு கோய் நான் நாம் ரபேஸ் கோய் சேவக்கி மன் சா பூரி பை சத்குரு தே நிர்மல் மத்லை ஜான் கோ பிரபு ஹோயோ தியால் மிலாய நானும் பக்தி நாம் சமாய சோ கோ